0: Bintang, Inggi Boy oleh Aaron Boy. Juara lagu terbaik, Anugerah Lagu Indie 2021. Rakita.
1: Kita tidak takut final authority lah, you jangan ingat saya takut biar orang.
2: பிடியாதே இருளில் நின்று அமையாதே ஒளியைக் கண்டு இசை மேலே வரியை கொள்ள இருப்பிடமே சொல்லியாய் கொண்டு ஆங்கார கவிதை செய்ய அர

0: Dengarkan sekarang Indie Port oleh Aaron Boy, juara lagu terbaik Anugerah Lagu Indie 2021.
1: Rakita 107.9.
2: Kita dah datang ke final authority lah, you jangan ingat saya takut biar orang.
3: பிடியாத இருளில் அன்று அமையாத ஒளியைக் கண்டு இசைமேலே வரியைக் கொள்ள இருப்பிடமே சொல்லியாய்க்கொண்டு